0: காஃபி
1: நல்லா பாத்து கரெக்ட்டா முடிச்சிருங்க.
0: சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா? எல்லாரையும் வர சொல்லு.
2: சரி.